0: ஸ்பெஷாலிட்டி பாபட்டி கிராம் தோர்கள்
1: ரேடியோ அமன் நெட்வொர்க்
2: அமன் ஹே
3: பியார் கி ஏக் துனியா லேகர்
4: மொஹப்பத் சமேட் கர்
5: तो सुनते रहिए रेडियो अमन 88.4 नेटवर्क।